0: ti amo.
1: دوست دارم.
2: Me gustanda.
3: Saranghaeyo.
4: Em yo ai.
0: Eu amo-te.
4: Én szeretlek.
5: Ich liebe dich.
6: Itt van Dala.
7: Te duásum?
1: Kaham csem.
4: Nyek tánda.
1: Mert tumse piár karta hon.
4: Ik hou van jou.
0: So, nee, mij weet het nu wel een paar keer die.
8: Wow, ai ni.
9: Roin de Gary D.
10: Dia ni funa.
11: Ngamula, ngamulis ganyo ben.
9: Oh, baby, I love you so much.
12: Aiste mas.
1: Te ya kocham.
12: Hoe oile?
13: Volumte.
14: Ifat waki.
15: Ani ohev otach.
16: I love you.
17: Ami tomake bhalobashi.
18: Я люблю тебя.
19: Сарапо.
13: Jag älskar dig.
9: Jag älskar dig.
12: Hasli för jag!
4: Kajorata.
1: Nenu ninnu premistunna.
4: Ana uhibbuk.
14: سونیا میں تینوں بہت پیار کرتا
4: بحبك
17: یوگ ایلس کی دی
1: ماں تملا مایا گھر سے
4: ایخ لیب تی
13: یا کچاند
4: تو سیت دارام
10: ناچرا گلجی دو
1: నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను.
13: సగపో.
14: సెని సెవ్యూరు.
12: మే తుమ్కో ప్యార్ కర్తి హు.
6: దజాగెట్.
13: మ కంటెంటో.
16: నాన్ ఉన్నై. காதலிக்கிறேன்
10: மேங்கோ ஆச்சே
15: மீன ராகஸ்தான் சினுவா
11: அமி துமாக்கே பாலுபாசி
4: தக்கோத்தை மாமிராத
13: லீசா சரங்கேயோ
20: இஹோதி லியேப்
13: இக்குனக்குவா இஸ்
4: I love you, Hen.
12: Ente habibti.
4: Eu te amo.
1: Main tumse pyar karta hoon.
6: Te amo.
9: I love you.
19: Te quiero.
12: Wakucha alai.
13: Sake e tomoe.
19: Je t'aime.
6: Dino kuda mani.
11: Ja elsker dig for fanden.
10: Kia orata.
19: Nallegi vagit.
4: Yo te quiero.
13: Mandu setara.
3: Diyakutanda.
8: Chandrakter.
0: Gizogan.
2: Kia orata.
4: I fucking love ya.
21: I love you too, sister.